பலகுறை தொடருமிதாதி சரசு பாரிங்கள் பிரணயிகளுட சரிதம் ஓரங்கி மனசினுலகரிமயம் சர்வாங்கம் மதரசலய சுகதம் ஆனந்தம் ஆத்ம நிர்வதி அடஞ்சிடும் ஒரு அதிதன்யமாய நிமிஷங்களே வரிக ஹம்சது.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ரேடியோ சாந்துனம் 90.4 FM. ஸ்டே டியூன்ட்.